விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கேதான் சென்றார்?

0: உங்களுக்கு தெரியுமா, பிரித்தானியாவில் ஏன் பிரதமர்கள் அடிக்கடி மாறுகிறார்கள்? வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் உலகத்தின் உங்களுக்கு தெரியுமா. உலகின் மிக பழமையான ஜனநாயகங்களில் ஒன்றாக கருதப்படும் நாடு பிரித்தானியா. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாடு பார்த்த பிரதமர்களின் எண்ணிக்கை அதிர்ச்சி அளிக்கும் அளவுக்கு அதிகம். டேவிட் கேமரோன், தெரேசா மே, போரிஸ் ஜான்சன், லிஸ்ட்ரஸ், ரிஷி சுனக், கியர் ஸ்டாட்மார்க், இப்போது ஆண்டி பர்ன்ஹாம். ஒரு தசாப்தத்தில் 7 பிரதமர்கள். ஒரு காலத்தில் அரசியல் நிலைத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக இருந்த பிரித்தானியா இன்று ஏன் ரிவால்விங் டோர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது? இன்று அதைத்தான் பார்க்க போகின்றோம். பிரித்தானியா ஒரு சாதாரண நாடல்ல. இது பார்லிமெண்டரி டெமோக்ரசி எனப்படும் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் தாயகம். இங்கு மக்கள் நேரடியாக பிரதமரை தேர்ந்தெடுப்பதில்லை. அவர்கள் தங்கள் தொகுதியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதமராகின்றார். அதாவது கட்சி தனது தலைவரை மாற்றினால் புதிய பொது தேர்தல் இல்லாமல் கூட புதிய பிரதமர் பதவியேற்க முடியும். இதுவே பிரித்தானியாவின் அரசியல் அமைப்பின் தனிச்சிறப்பு. 2016 ஒரு வாக்கெடுப்பு, ஒரே ஒரு கேள்வி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் தொடர வேண்டுமா அல்லது வெளியேற வேண்டுமா? 51.9% மக்கள் வெளியேற வேண்டும் என்று வாக்களித்தனர். இதுவே பிரெக்ஸிட். இந்த முடிவு பிரித்தானிய அரசியலை தலைகீழாக மாற்றியது. பிரெக்ஸிட் வாக்கெடுப்பை அறிவித்தவர் டேவிட் கேமரோன். ஆனால் முடிவு அவருக்கே எதிராக வந்தது. நான் இதை முன்னெடுக்க முடியாது என்று கூறி அவர் ராஜினாமா செய்தார். அடுத்ததாக வந்தவர் தெரேசா மே. அவரது ஒரே இலக்கு பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது. ஆனால் பாராளுமன்றம் அவரது ஒப்பந்தத்தை மீண்டும் மீண்டும் நிராகரித்தது. 3 முறை தோல்வி. இறுதியில் அவரும் பதவி விலகினார். பிறகு வந்தார் போரிஸ் ஜான்சன். கெட் பிரெக்ஸிட் டன் என்ற முழக்கத்துடன் பிரெக்ஸிட் நிறைவேறியது. ஆனால் COVID-19 உலகையே தாக்கியது. அதன் பின்னர் பார்ட்டி கேட் சர்ச்சை, லாக்டவுன் காலத்தில் அரசு அலுவலகத்தில் விருந்து நடந்ததாக வெளிவந்த தகவல்கள் மக்களின் நம்பிக்கையை சிதைத்தன. பல அமைச்சர்கள் ராஜினாமா செய்தனர். இறுதியில் ஜான்சனும் விலகினார். அடுத்தவர் லிஸ்ட்ரஸ். பதவியேற்ற சில வாரங்களிலேயே வரி குறைப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது. நிதி சந்தைகள் பதற்றமடைந்தன. பிரித்தானிய நாணயத்தின் மதிப்பு சரிந்தது. ஓய்வூதிய நிதிகள் அழுத்தத்தை சந்தித்தன. வெறும் 45 நாட்களில் அவர் ராஜினாமா செய்தார். இது பிரித்தானிய வரலாற்றிலேயே மிக குறுகிய காலம் பதவி வகித்த பிரதமர் என்ற சாதனையை மாற்றியது. பொருளாதாரத்தை மீட்க ரிஷி சுனக் வந்தார். அவரது அரசு பணவீக்கம், வாழ்க்கை செலவு, பொருளாதார மந்த நிலை இவற்றை சமாளிக்க முடிந்தது. ஆனால் 2024 பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தோல்வியடைந்தது. 2024 14 ஆண்டுகளுக்கு பிறகு லேபர் பார்ட்டி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. ஹெரிஸ்டாமர் புதிய நம்பிக்கையை உருவாக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பொருளாதார சவால்கள், கட்சிக்குள் ஏற்பட்ட அழுத்தங்கள் மற்றும் பொதுமக்களின் அதிருப்தி அவரது தலைமையை பலவீனப்படுத்தின. 2026 ஜூலையில் அவர் பதவி விலகினார். 2026 ஜூலை லேபர் பார்ட்டியில் ஆண்டி பர்ன்ஹாம் தனது புதிய தலைவராக தேர்ந்தெடுத்தது. அதன் மூலம் அவர் பிரித்தானியாவின் புதிய பிரதமராக பதவியேற்றார். பதவியேற்ற உடனேயே அவர் கூறிய முக்கிய செய்தி, பிரித்தானியாவிற்கு மீண்டும் அரசியல் நிலைத்தன்மை கொண்டு வர வேண்டும். அவரது ஆரம்ப நடவடிக்கைகளில் வாழ்க்கை செலவை குறைக்கும் முயற்சிகள், பிராந்திய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் மற்றும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையை மீட்டெடுப்பது என முக்கிய திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஏன் இவ்வளவு மாற்றங்கள்? நிபுணர்கள் கூறும் முக்கிய காரணங்கள், பிரெக்ஸிட் ஏற்படுத்திய அரசியல் பிளவு, கன்சர்வேட்டிவ் பார்ட்டியின் உள்கட்சி மோதல்கள், பொருளாதார நெருக்கடி, COVID-19, ஊடக அழுத்தம், மக்கள் எதிர்பார்ப்பின் உயர்வு, மேலும் பிரித்தானியாவின் பார்லிமெண்டரி சிஸ்டம் கட்சி தலைவரையே மாற்றினால் பிரதமரும் மாறும் வகையில் அமைந்துள்ளது. இந்த தாக்கம் எவ்வளவு வேகமாக தலைவர்கள் மாறுவதால் அரசின் கொள்கைகள் தொடர்ச்சியாக மாறுகின்றன. வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பாதிக்கப்படுகின்றது. மக்கள் அடுத்த பிரதமர் யார் என்று எதிர்பார்க்கும் நிலை உருவாகிறது. ஒரு காலத்தில் அரசியல் நிலைத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக இருந்த நாடு இன்று அரசியல் மாற்றங்களுக்கே உலக செய்திகளில் இடம் பிடிக்கின்றது. அப்படியானால் அடிக்கடி பிரதமர் மாறுவது ஜனநாயகத்தின் பலமா அல்லது அரசியல் பலவீனமா? ஒரு பக்கம் தோல்வியடைந்த தலைவரை விரைவாக மாற்றும் திறன், ஜனநாயகத்தின் வலிமை, மறுபக்கம் தொடர்ச்சியான தலைமை மாற்றம் நாட்டின் நீண்டகால திட்டங்களை பாதிக்கக்கூடும். எது சரி, அதை முடிவு செய்வது வரலாறும் மக்களும் தான். இது உங்களுக்கு தெரியுமா? மீண்டும் இன்னும் ஒரு தலைப்புடன் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.
1: தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை.
2: புகழும் வனப்பும் வறுமையால் கெடுமே.
3: Poverty can destroy ancestral honor.
1: இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும்.
2: பெரியோர்க்கும் கூட வறுமையால் சொல்லிழிவும் சோர்வும் வரும்.
3: One may be of noble lineage, but if poverty descends, one will have to bear slights which diminish the human spirit.
1: இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு.
2: இன்றும் தொடருமோ நேற்றைய வறுமை துன்பம்.
3: Poverty, it keeps me living like a dead person. Am I to continue in this agony?
1: நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது.
2: நெருப்பிலும் உறங்கலாம், வறுமையில் கண்ணுறங்கவே முடியாது.
3: It may be possible to sleep in the midst of flames, but it seems impossible to live in extreme poverty.

தெரியாது நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, தேவையில்லவோ வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

0: எனர்ஜி.
1: ஆவி பறக்கும் டிக்கட, அவ வந்ததனால பூ கட.
2: குழந்தைய அழந்த ரஜினி முருகன் டீ குடுக்க சொல்லு.

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

Dum.

உள்ளமெங்கும் இசைமழை, தரணியெங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா,
0: சும்மா வெல்லாசு

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: பக்கும் பக்கும் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீ. ஓ பக் பக் பக் பக்கும் பக்கும் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீ. ஓ பக் பக்

கதைகள் சொல்ல.

0: மனிஷா பார்த்தாலே தெரியலையா?
1: பாலி சுக்கிரன் கூட்டம்
0: நினைச்சேன். அவங்கதான் உங்களுக்கு பொருத்தம் போல இருக்க.
1: மரியாதையா பேசு.
0: என் பேர் வீரன்.
1: ஓஹோ, உலக புகழ் பெற்ற புரட்சி வீரனோ? பேரை மட்டும் சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வந்த?
0: நான் துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி வந்திருக்கேன்.
1: முருகன் தேடி வந்தானாமே, அதே போல மானை தேடி வந்தியா?
0: நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி வந்திருக்கேன்.
1: கேளுங்க லேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தோம்.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரில இருக்கு. இருக்கட்டும். ஏய்
1: பத்தியா, ஏய் யாம்ல
0: வா, நான்

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும்

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேமதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவச் செய்யும் அமெரிக்க தமிழ் வானொலி. தன்னேர் இல்லாத தமிழின் புகழ் பரப்பும் வானொலி.

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டே டே டே ப்ளீஸ் டே டே, அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டே ப்ளீஸ் டே ப்ளீஸ் டே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்றேன்?

சந்தனத்தை கரைச்சி தாடா கண்ணத்துல பூச, தட்டு வரிசைய பிரிச்சு விடா ஊரே முறைச்சு பாக்க. தம்பி என்ன பெத்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா.

கம்மியா கொடுறா. ஆண்டே தரடே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: ஒரு பழப்பு.
2: Stop nonsense, idiot, nuisance, bloody impact! You are under arrest!
3: Why are you here?
4: You are here!
5: You are here! You are here! You are here!
6: You are here! You are here! You are here!

Oh.

0: பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி, வாலெயிறு ஊறிய நீர்.
1: பாலும் தேனும் கலந்ததாம் இன்மொழியாளின் இதழமுதம்.
2: The kiss of my beloved is like the delicious mixture of milk and honey.
0: உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு.
1: நானும் அவளும் உடலும் உயிரும்.
2: The intimate love between me and my beloved is similar to the union of the body and the soul.
0: கருமணியிற் பாவாயினி போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம்.
1: கருவிழியின் பாவையே நீ நீங்கி என் காதலிக்கு இடம் கொடு.
2: Oh pupil of my eyes, please move aside. Make room for the fair brow of my beloved lady.
0: வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து.
1: அவளே என் வாழ்வு இன்றே இறப்பு.
2: I experience the fullness of life when she is around, but when we part, I feel like I am dying.
0: கண்ணுள்ளார் காதல் அவராகக் கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து.
1: கண்ணுள்ளே காதலர் இருப்பதால் மையும் இடுவதில்லை.
2: My beloved resides in my eyes. I dare not paint them, fearing he might move away.

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம்.

அமைந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதை சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராது உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth, expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன். பாட வந்திருப்பவர் கணியன்.
1: என்று நினைக்கிறேன் கணமா.

0: கண் பாராயோ ஒன்னது சேராயோ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நன்றி.
1: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: அமருங்கள் அமருங்கள். என்னடா நின்று கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறாய், வா உட்கார்ந்து பேசுவோம். சூடாக என்ன சாப்பிடுகிறாய்?
3: இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்டர், எங்க நாட்டில இருந்து சில வியாபாரிங்க உற்சாக பானம் விற்க இங்க வராங்க, அவங்க உங்க ஊர்ல வியாபாரம் செய்ய அனுமதி வேணும்.
4: இதற்கெதற்கு வேண்டுகோள், இது உங்கள் ஊர், பிறகு என்ன அனுமதி?
2: அது என்ன, சோம பானமா நாட்டு சரக்கா?
3: அது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் குடிக்கிற உற்சாக பானம் தான்.
2: ஓ,
1: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மெட்டுக்கள் புதுசின் அடுத்த பாடலுக்கு செல்லும் முன்பாக, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வியாபார நிலையங்களையும் நீங்கள் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக எம்மை தொடர்பு கொள்ளும் இடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர இருக்கின்றோம். sponsor@tamilmedia.org என்ற இணையத்தில் மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் எங்களை நாடி உங்கள் வியாபார நிலையங்களையும் அமெரிக்க தமிழ் வானொலியில் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். சரி, நீர்களை மட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.
1: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மேட்டுக்கள் புதுசு. இதோ இன்றைய மேட்டுக்கள் புதுசை இலங்கரிக்கும் அடுத்த பாடல் எங்கள் திரிவாய் உங்களுக்காக.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: விவசாய பெருமடி மக்களும் ஆசிரிய பெருந்தைகளும் பாட்டாளி தோழர்களும் கைவண்டி எழுப்போரும் கஷ்டப்படுவோரும் கைத்தறி நெசவாளர்களும் பெருவாரியான வாக்களித்து தம்பி நாகராஜ சோழனை வெற்றி பெற வைத்தார்கள். இந்த மணிமாறனுடைய ஆதரவு பெற்ற ஒரே காரணத்தினால்
2: தம்பி எதுக்கு அதெல்லாம் பேசுற, வேற ஏதாச்சும் பேசு.
1: சரி, எந்த நாயனுடைய ஆதரவும் இல்லாமல் அமோகமாக வெற்றி பெற்று விட்டார்கள். அவர் வெற்றி பெற்றதற்கு பின்னால் ஆலை அதிபர்களும் மிட்டா மிராசுகளும் மில் அதிபர்களும் பட்டிக்கடைக்காரர்களும் மன்னர் மானியத்தை இழந்தாலும் மரியாதை இழக்க மாட்டேன் என்று சொல்லி கிரீடத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற மன்னர் அவர்களும் இங்கு விருந்து நடாத்தி கொண்டிருக்கிற காட்சி நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் திருவள்ளுவர் துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாக்கி
2: வரலன்னு விட்டுரு. எல்லாரும் பாட்டிலேயே பாத்துக்கிறேன், நீ பேசுறது யாருமே கவனிக்கல. இதனாலதான் உன்ன எந்த கட்சியிலயுமே சேர்த்துக்கிறது இல்ல. ஆமா, இது என்னது
3: மீச?
2: இப்ப நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சவன், எனக்கே மீச இல்ல, சீட்டே கிடைக்காத உனக்கு எதுக்கு மீச?
3: ஐயோ, தாடி மேசையில எடுத்த என்னை பாக்கு சகிக்காதப்பா.
2: இப்ப மட்டும் எப்படி இருக்குது? சரி, இப்ப பல்லு குடிச்சா எப்படி வாய் துடைப்ப?
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.global

0: குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsidda.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இப்ப ஹார்ன் அடிக்கிற? நேத்து ஏன் என்ன பார்க்க வரல? உனக்கு என்ன விட முக்கியமா தான் நிறைய இருக்குது. இனிமே என் பின்னாடி சுத்துனே

0: கலை, கலை ஒரு நிமிஷம்.
1: எனக்கு
0: நான் மட்டும் தாண்டி பிடிக்கும்.
1: நம்பிட்டேன்.
2: டேய், உங்க கிட்ட நான் பேசுறேன், உனக்கு என்னதான்
1: வேணும்? நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா?
2: அப்ப வா, வந்து பைக்கில் உட்காரு, அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குல போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சமையலறை குறிப்புகள். அதாவது சமையல் இல்லாமல் சமையலறையில் செய்யக்கூடிய சில சில குறிப்புகளை நான் உங்களுக்கு இன்றைக்கு தாரேன். நான் வந்து ஃப்ரான்ஸ் ரேடியோவில் சமையல் இது செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அதில் வந்து கூடுதலாக நான் அநேகமான ரெசிபிகள் எல்லாம் கொடுக்கல, நான் ஒவ்வொரு அந்த சமையலறைக்கு தேவையான அந்த குறிப்புகள் ஏதாவது கொடுப்பேன். கொடுக்குறது ஒரு நாள் விட்டாலும் மக்கள் கேட்பாங்க, ஏன் இந்த முறை எங்களுக்கு தரையில்லை, எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அதுன்னு சொல்லி எனக்கு சொல்லுவாங்க. அதை நான் இன்றைக்கு ஒரு தொகுப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக அந்த சமையல் இது சமையலறை குறிப்புகளாக தாரேன். சமையல் இல்லாமல் சமையலறை குறிப்புகளாக தாரேன். இது உண்மையில் பிரயோசனமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது நோர்வேயில் இருக்கிற ரெண்டு மூன்று பேர் வந்து அதை அவங்களுக்கே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க, கட்டாயமாக அதை செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி. இது உங்களுக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இது பிரயோசனமாகவும் இருக்கும். இதை கேட்டுட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு முதல்ல சொல்ல போகிறது வந்து நாங்கள் வந்து நிறைய இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குவோம். என்ன இப்போ சில நேரம் இப்போ பீன்ஸ் எல்லாம் வாங்க போனால் அவங்க பேக் பண்ணியே வச்சுருப்பாங்க. லூஸாக இருக்கிறத விட அநேகமான கடைகளில் பேக் பண்ணியே வச்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் எல்லாருமே எங்களோட வீட்டில் வந்து அநேகமான ஆக்கள் எல்லாட்ட மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து ரெண்டு பிள்ளை அப்படி தான் இருக்கும். ரெண்டு பேர் அஞ்சு பேர் அவ்வளோதான் இருப்போம் நாங்கள். ஆனால் அதை வாங்கினால் கணக்கு எங்களுக்கு. இப்போ நாங்கள் எங்களுக்கு அளவாக வெட்டி கறிக்கு வச்சுட்டு மிச்சத்தை நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல, அது ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே அந்த ஒரு வலுவழுப்பு மாதிரி வந்து ரெண்டு மூணு நாளில் அழுகி போயிடும். அது அது எப்படி தான் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அதை அழுகிடும். நீங்கள் அப்படி மிஞ்சின பீன்ஸுகளையோ வெஜிடபிள்களையோ நீங்கள் வடிவாக கழுவிட்டு நல்லா கழுவிட்டு அதை ஒரு கிச்சன் டவலில் போட்டு தண்ணியெல்லாம் ஒத்தி நல்லா வடிவாக எடுத்துட்டு பேக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னாலும் அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூடுதலாக இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலே. ஆனால் நாங்கள் அதை திரும்ப அடுத்த முறைக்கும் சமைப்போமான்றதுக்கு தெரியலை. அது இருக்கும் சில நேரம் அப்படியே கிடக்கும் அழுகிரும். இப்படி நிறையவே நாங்கள் வேஸ்ட் ஆக்கியிருக்கிறோம். நான் வேஸ்ட் ஆக்கியிருக்கிறேன். நிறைய அழுகிரும், அதை ஒன்றும் செய்ய முடியாது. பிறகு நான் கண்டுபிடிச்சது என்னென்னு சொன்னால் வடிவாக கழுவி ட்ரை பண்ணிவிட்டு அதை நூடுலுக்கு ஏற்ற மாதிரி வெட்டுவேன். அப்படி இல்லை ஒரு வரைக்கு ஏற்ற மாதிரி வெட்டுவேன். அல்லது சின்ன சின்ன துண்டாக வெட்டி வைப்பேன். கறிக்கேற்ற மாதிரியோ அதை எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வெட்டிட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி இந்த ஃப்ரீஸை பேக்குக்குள்ளே போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். அதை நான் இன்னொரு பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே அந்த பேக்குகளை வச்சு மூடி ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான நேரம் இப்போ ஒரு சாம்பார் வகைகளில் எனக்கு தேவை கொஞ்சம் பீன்ஸ் தேவை என்று சொன்னால் உடனேயே அதை தூக்கி கிள்ளி அதுக்குள்ளே போட்டுடலாம். நாங்கள் சாம்பாருக்கு தேவை அளவான மாதிரி வெட்டியிருந்தோம்னா அதை உடனே கிள்ளி போட்டுடலாம். ஆனால் சமைக்கக்குள்ள தோவனக்கூடாது, அது அப்படியே நேராகவே கொதிக்கிற இதுக்குள்ளே போட்டுருவோம். கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா அது ஃப்ரெஷ் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். கொதிக்கிற சாம்பாருக்கெல்லாம் அப்படியே போட்டு விட்டிங்கன்னா ஃப்ரெஷ் மாதிரியே கிடைக்கும். தோ பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல்கள் வரும். அதே மாதிரி நீங்கள் பீன்ஸ் மட்டும் இல்லை, கேரட்டோ, பூசணிக்காய், இந்த நீத்துக்காய், அதாவது இந்த தடியங்காய்னு சொல்கிற நீத்துக்காய், சுரக்காய், இதுகள் எல்லாமே நீங்கள் வாங்கினீங்கன்னா அது எங்களுக்கு கணக்கத்தான், எப்போவுமே அது கணக்கத்தான் வரும். அதுகளை நாங்கள் எந்தெந்த கறிக்கு தேவையான மாதிரியோ அதை நாங்கள் வெட்டி வச்சுக்கொள்ளலாம். அப்போ எங்களுக்கு எந்த கறியுமோ எந்த மரக்கறியோ ஒன்றுமே எங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அவ்வளவுமே எங்களுக்கு பாதுகாப்பாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும். எங்களுக்கு சில நேரம் கடைக்கு போக கிடைக்கலாட்டிக்கும் அதை உடனே போட்டு எல்லா கலையும் கலவையாக போட்டு ஒரு கறி வைக்கலாம். எல்லாத்துக்குமே எங்களுக்கு உதவும். இதால் நான் நிறைய இப்போ பொருட்களை வேஸ்ட் ஆக்காமல் பழகியிருக்கிறேன். நிறையவே தூக்கி போட்டுருவோம். நாங்கள் சமைச்சிட்டு அப்படியே இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்தால் அழுகி போகும். நிறையவே இதை நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃப்ரீஸ் பண்ணிக்கல, மேக் ஷுவர் பண்ணுங்கள் நல்லா தரோவாக கழுவி தண்ணி இல்லாமல் இந்த ஒரு கிச்சன் டவலில் வடிவாக போட்டு பேப்பர் டவலால் தண்ணியெல்லாம் முத்தி எடுத்து தண்ணி இல்லாத மாதிரி வெட்டி வைக்கணும் நீங்கள். இல்லாட்டி அதில் ஐஸ் மாதிரி பிடிக்கும். அதை மேக் ஷுவர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த கத்திரிக்காய் பயத்தங்காய் அதுகளெல்லாம் வந்து நீங்கள் வந்து வெட்டிட்டு பொறிச்சிட்டு கட்டி வச்சிங்கன்னு சொன்னால், ஆற விட்டுட்டு நல்லா தரோவாக கூல் பண்ணினா பிறகு பேக் பண்ணி போட்டு வச்சிங்கனாலும் டக்குன்னு ஒரு புளி குழம்போ அல்லது பொறிச்ச குழம்போ அல்லது பொறிச்ச சம்பல் வைக்கிறதுக்கோ எதுக்கோ உடனே உதவும் எங்களுக்கு, கஷ்டம் இல்லாமல். அப்போ எங்களுக்கு கத்திரிக்காயும் வேஸ்ட் ஆகாது. அடுத்து புளி, புளி வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னால் பெக்கோட நாங்கள் எடுத்து எடுத்துகிட்டு வச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் நாளில் கட்டியாக வந்துடும். அதை நாங்கள் வாங்கின உடனேயே ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் இது. அதை நாங்கள் கையில் எடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தான் அநேகமாக எங்களுக்கு கறி தேவைப்படும். ஏன்னா வீட்டில் மெம்பர்ஸ் குறைவு, எனக்கு புளி தேவையில்லை. எனக்கு சமைக்க போகிறது கொஞ்சம் இப்போ பெரிய பெரிய தேசிக்காய் அளவுக்கெல்லாம் உருட்ட தேவையில்லை. நெல்லிக்காய் அளவுக்கே உருட்டி உருட்டி உருட்டி உருட்டி கண்டெய்னருக்குள்ள போட்டு வடிவாக மூடி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான நேரம் கிள்ளி கொண்டிருக்க தேவையில்லை. அந்த உருண்டை ஒன்றை தூக்கியே தண்ணியில் ஊற தண்ணியில் அடக்கணும் கழுவிட்டு அதை ஊற போட்டிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். என்ன ஈஸியாகவே எடுத்துலாம் அதை பிச்சு நோண்டி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ள போட்டு வைக்கணுன்றது மட்டும் மைண்டில் இருக்கணும். அடுத்து எங்கன்னா கட்டிங் போர்டுகள், வூட்டில் இருந்ததுன்னு சொன்னாலோ சரி பிளாஸ்டிக்கில் இருந்ததுன்னு சொன்னாலோ சரி நாங்கள் கழுவிட்டு அப்படியே தூக்கி வச்சுருவோம். ஒரு சிங்குக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருவோம். அப்போ அந்த தண்ணி இருக்க இருக்க என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த தண்ணி படுற இடமெல்லாம் கருத்துப்போம். ஒரு பாசி மாதிரி பிடிச்சி இந்த மோல்டிங் பிடிச்சி அது கருப்பு மாதிரி வந்துடும். இதை தவிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கட்டிங் போர்டை வெட்டின கையோட சோம்பல்தனம் பார்க்காம நல்லா ட்ரை க்ளோத் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருங்க. ரெண்டு க்ளோத் வச்சுருக்கேன் நான், ஒரே ரெண்டு க்ளோத் தான் பாவிப்பேன். உண்டு நல்ல வடிவாக ஈரத்தோடு துடைப்பேன். பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்தால் பிறகு மெட்டை க்ளோத்தால் வடிவாக ட்ரையாக துடைச்சிட்டு இந்த சைடு பின்னுக்கு எல்லாம் துடைச்சிடுவேன். துடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ளாட்டாகவே விட்டுட்டு பிறகு நீங்கள் அதை சாத்தி வச்சிங்கன்னு சொன்னால் அஞ்சு இல்லை பத்து வருஷம் சென்றாலும் உங்களோட கட்டிங் போர்டு வந்து புதுசு மாதிரியே இருக்கும். என்னட்ட நான் அஞ்சாறு வருஷம் பழையசு தான் வச்சுருக்கேன், நான் எறியவும் மாட்டேன். அவ்வளவுக்கு அப்படி புதுசு மாதிரியே இருக்கும். ஒரு பக்கமும் ஒரு ஊத்த கரால் பாசி அப்படி ஒன்றுமே பிடிச்சிருக்காது. அப்போ எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கல உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியும். மற்றது ஏர் வந்திருக்கக்குள்ளே தன்னும் ஒரு பிளாக்காக இருந்தாலும் இப்போ நாங்கள் எங்கேயும் போகக்குள்ள அந்த பிளாக் கலரோட கட்டிங் போர்டு இருந்தால் உங்கள்கிட்ட தான் வருவேன் உடனே. அந்த தன்மை இல்லாமல் உங்களோட கட்டிங் போர்டு ஆல்வேஸ் க்ளீனாக இருக்கும். நீங்கள் இந்த முறையில் செய்தீங்கன்னு சொன்னால் புதுசு மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்குக்கு பக்கத்தில் சாத்தி வைக்காதீங்க, என்னென்னா அதில் ஒரே தண்ணி இருக்கும். அப்போ அந்த தண்ணியில் கிருமிகள் பிடிக்கும், அந்த கருப்பு அதெல்லாம் அந்த மோல்டிங்லாம் பாக்டீரியாக்கள் இருக்கும். என்ன அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இதுகள் வெட்டக்குள்ள குழைக்கில் அது கட்டாயம் எங்களோட உடம்புக்குள்ளே போகும். மற்றது பழங்கள் சலடுகள் வெட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு போர்ட் கட்டாயம் பிரிம்பாகவே வச்சுக்கொள்ளுங்க. அந்த அதில் வந்து எந்த விதமான இறைச்சியோ மீனோ வெட்டுற அந்த தன்மையில் அதுகளில் கடைசி வரைக்கும் எடுக்காதீங்கோ. எப்போவுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் புதுசாகவே வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த அப்ளியன்ஸ், எங்களோட கிரைண்டர் பிளைண்டர் ஏர் ஃப்ரையர் அது இதெல்லாம் சில போல நாங்கள் கிரைண்டர்லாம் அரைச்சிட்டு என்ன செய்கிறோம், தக்கன ஒரு சோம்பல் தினம் வந்துடும் நாளைய கழுவோம் அப்படின்ட்டு அரைச்சிட்டு அப்படியே வச்சிடுறது. ஏன்னா டைம் இல்லாத மாதிரி அப்படியே ஒரு மைண்ட் செட்டில் கிணக்க பேரை நான் பார்த்துருக்குறேன், அப்படியே விட்டுருவாங்க. அதை என்ன செய்யும்னு சொன்னால் அந்த ரெண்டு நிமிஷ வேலைக்காக ஒரு இருபது நிமிஷம் செலவழிக்க வேண்டிய நிலை வேறு. ஏனென்றால் அந்த இப்போ உளுந்தெல்லாம் அரைச்சிட்டா உடனே வடிவாக கழுவி துடைச்சி வச்சிட்டோம்னு சொன்னால் அது புதுசாகவே இருக்கும். எப்போவுமே அந்த எப்படியும் அந்த பேஸில் படியும், எங்கேயோ விழுந்தோ எல்லாம் ஒட்டி அது பார்க்கவே அறியணமாக இருக்கும். சில நேரம் அதிலெல்லாம் மோல் பிடிச்சிருக்கும், பிறகு அந்த நோண்டி எடுக்கிறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும். அதனால் இதுகளெல்லாம் அரைக்கக்குள்ளேயே ஒரு நல்ல துணி, மைக்ரோ ஃபைபர் துணி வந்து நல்லா ஒரு துணியை ஈரமாக புழிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதால் உடனே துடைச்சிட்டு ட்ரை க்ளோத்தால் துடைச்சி விட்டிங்கன்னு சொன்னால் எப்போவுமே புதுசு மாதிரி இருக்கும். அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷத்துக்கு பிறகு எடுத்தால் கூட பாக்கைக்கில் உங்களுக்கு அப்படி பளிச்சண்டு இருக்கும். யாரும் வந்தால் கூட உங்களுக்கு சமைக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டைக்கில் சிலர் வெக்கப்படுறவங்க ஆகலத்தில், ஓ நான் அது மறந்துட்டேன் செய்கிறதுக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாமே தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வேலைக்கு. ஒரு ரெண்டே நிமிஷம் தான் எடுக்கும் ஒரு இதை துடைக்கல. அப்போ உடனே ஊற்றப்பட்டு இருக்கிறது துடைக்கிறதும் சரியான ஈஸியாக இருக்கும். சிலர் வந்து இதெல்லாம் கம்யூனிஸ்ட் நாளைக்கு செய்யலாம் என்று சொல்கிறதால இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகிறது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே பிராண்ட் நியூ மாதிரியே உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். ஒரு பெட் குளத்தால் துடைச்சிட்டு ட்ரை குளத்தால் ஷைன் பண்ணி விட புதுசாகவே தான் உங்களுக்கு தெரியும். அடுத்து தி தின் கட்டர்ஸ், இந்த கேன் ஓப்பனர் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பல்லு மாதிரி இருக்கிறதுக்கும் அந்த அதை பிடிக்கிறதுக்கு இருக்கிற அந்த ரெண்டு நடுவுகளில் இருக்கிற அந்த ரவுண்டாக இருக்கிற ஒரு பகுதி வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணால் பாவிச்சதை நாங்கள் சும்மா தான் கழுவிட்டு வைப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே படிஞ்சு ஒரு பிளாக் கலரில் வரும், திக்காகவே வந்துடும் சில நேரம். அதை நாங்கள் அதை எடுக்காமல் விட்டோம்னா அது உள்ளுக்குள்ளே எப்படியோ நாங்கள் வெட்டும் போது அது போயிடும். கட் பண்ணக்குள்ளேயே அதுக்குள்ளே இருக்கிற அந்த கிருமிகளெல்லாம் அதுக்குள்ளே போயிடும். அதெல்லாம் ஒரு கிருமி தான், அது ஒரு பாக்டீரியாக்க. அதை நாங்கள் வந்து இந்த டூத் பீக்ஸ் அல்லது ஒரு டூத் ப்ரஷ்ஷால் பிராண்ட் நியூ டூத் ப்ரஷ் எடுத்து அதை வச்சு அதுக்குள்ளால் உடனே வெட்டின உடனே அதாலேயே சோப் போட்டு கழுவி விட்டுருவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா நல்லா கொதிக்கிற தண்ணிக்குள்ளே கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டுட்டு பேக்கிங் சோடா போட்டுட்டு அதை டிப் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்து க்ளீன் பண்ணுறது ஓடுற நல்ல ஸ்ப்ரிங்க்லரில் பிடிச்சி விட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே அடித்து கழுவி கொண்டு வரும், எல்லாம் புதுசாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா இருக்கும். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நாங்கள் இந்த கேனு இப்போ டின் ஃபேஷ் அல்லது டின் மில்க் அல்லது எனி கேன் ஃபுட் வாங்கினோம்னு சொன்னால் நீங்கள் அதை அப்படியே உடனே உடைக்காதீங்கோ. கட்டாயமாக அதை ஒரு 20 seconds வந்தாவது கழுவுங்க, நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க. ஏனென்று சொன்னால் அது கடவுளியை கென நாளைக்கு இருக்கும் என்ன, அது எத்தனை நாள் திறந்து அதில் வச்சுருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. பாக்ஸோட என்ன எல்லா ஸ்டோர்லேயும் எலிகள் எல்லாம் ஓடும் என்ன, எலிகள் பூச்சிகள் அது என்ன ஓடும், அதுக்கு மேலால் அது சூப்பர் இருந்தால் என்னமோ தெரியாது எங்களுக்கு. அப்போ அதில் நிறைய பாக்டீரியாக்கள் இருக்கும். எப்பவுமே நீங்கள் பாவிக்க போகல உடனே அதை வடிவாக கழுவுங்க, தரோவாக கழுவி போட்டுத்தான் பாவிங்கோ. அதே மாதிரி தான் கோக் டின்னுகள், இந்த கேனில் வர சோடாக்கள், ஸ்ப்ரைட்டுகள் எதுவுமே உடனே அப்படியே குடிக்காதீங்கோ. அதை வடிவாக தரோவாக கழுவி போட்டு வடிவாக துடைச்சிட்டு அதை பாவிங்கோ. இந்த குறிப்புகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் வந்து திரும்ப நான் வேறு குறிப்புகளோடு வரலாம். பிடிக்க இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய அபிப்பிராயங்களை இதுக்கு சொல்லுங்கோ, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு தர சமையல் குறிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகமிட பெற்றுக்கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் சமையலறை குறிப்புகள் பற்றி உங்களோட அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவோட வாரன் அதை தயாரிக்கும் முறை பற்றி உங்களோட கதைக்கிறதுக்கு மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். அமெரிக்க தமிழ் வானொலியுடன் நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் ஊடாக.

0: இப்படிப்பட்ட உத்தமர்கள் தான் இந்த தேசத்திற்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க முடியும் என்பதனால் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய ஓட்டு உனக்கு போறாங்களா எனக்கு போறாங்களா சொல்லு
1: உங்களுக்கு
0: அப்ப நீ எது கையாடுற அதிக பிரச்சனை பண்ணாது ஆகவே ஒரே புறா குறைகாட தூங்கிட்டு இருக்க
2: அரசியல் நாகரிகத்தோட நடந்துங்கடா நீங்க வேலை
3: யாருங்க
2: தம்பிதானு
3: அப்படிங்களா பேரு அம்மாவாசை
1: அம்மாவாசைங்க அதனால இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு மனு கொடுக்கறதுக்கா வந்திருங்க பட் மை நேம் இஸ் நாகராஜ சோழன் எம்ஏ சன் ஆஃப் ராஜேந்திர சோழன் கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்
3: அப்படிங்களா என்ன எல்லாம் ராஜாக்கள் பேர சொல்லிட்டு வரீங்க
1: அந்த ராஜ பரம்பரையில வந்தாங்க நானு அந்த பரம்பரையில வந்த கடைசி இளவரசு நான்
3: தானு
1: அந்த காலத்துல எங்க தாத்தா கூட்டின ராஜசபைக்கு மந்திரிகள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க இப்ப மந்திரி சபைக்கு நான் போக வேண்டியதா இருக்குதுங்க
3: அப்படிங்களா

பேச்சு பேச்சு பேச்சு பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் பேசினாலும் பிடிக்குது, இவர் பேசினாலும் பிடிக்குது, அவன் பேசினாலும் பிடிக்குது. விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காத இந்த மக்களும், விவசாயிகளுக்கு துரோகம் பண்ற அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டே டே ப்ளீஸ் டே டே, அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டே ப்ளீஸ் டா, ப்ளீஸ் டா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்றேன்?

0: சொல்லி இந்த கட்டிக்க. ஏய் உனக்காக டவுனுக்கு போய் வாங்கிட்டு
1: வந்திருக்கேன். வேண்டாம். குடி. யாராவது பாத்திர போறாங்க. ஐயோ.
0: குடிக்கலையா? பிடிச்சிருக்கல கட்டிக்க.

0: அப்படிதான் பண்ணுவேன். உனக்கு என்ன?
1: அப்படியா? போன் அப்பாட குடி.
2: குடுதா.
0: இந்தப்பா.
2: என்னடா அம்மா?
3: அப்பா மாறன் உன்ன மாதிரி பெரிய போலீஸ் ஆக சொன்னா
1: ஹீரோ அவன் சொல்றான்ப்பா.
2: அப்படியா? அவன் ஹீரோ என்னடா பண்ணுவான்? கெட்டவங்களை அடிக்கிற மாதிரி நடிப்பான். ஆனா அப்பா
3: நொஜ்ஜ மூளை கெட்டவங்களை போட்டு அடி அடி நடிப்பீங்க.
2: சரி அம்மா என்ன பண்றா?
3: இல்லப்பா.
2: இல்லையா?
4: சரிடா.
2: சரி பாப்பா கையில என்ன ஒட்டி இருக்கு? அங்கடாமா. நான் தாண்டி வந்து பாக்கணும். அப்புறம் என்ன? ஏய் இப்ப பேசவே மாட்டியா? ஏய் என்னடி? ஏய் மாறா அம்மாட்ட பேச சொல்றா. அம்மா பேச மாட்டேங்கப்படுறா.
0: அம்மா அப்பா கிட்ட பேசுமா? பிளீஸ்மா பிளீஸ்மா அப்பா பாவம்
3: இல்லம்மா வாங்கிக்கோமா.
5: நீ சேவா போயிட்டு வா, ஜாக்கிரதையா இரு. ஓகே நீங்களும். நான்
0: வச்சிடறேன்.
5: பாய்.
6: இந்தாங்க சாப்பாடு.

0: அப்பா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிக்க போறா.
1: வெனடி உன் பிரச்சனை, உங்க ஆத்தா வீட்டு கூப்பிடணும், அவள் தானே, கூட்டு போற போதுமா?
0: அதெல்லாம் வேணாம்.
1: ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க.
0: நான் அவனை ஓவரா பண்ணல.
1: வந்தேன்னு வச்சுக்கோ குண்டாத்தி. ஏ இரு இரு, இங்க பாரு. இது முன்னாடி பேச மூஞ்சி டல்லா இருந்தே, பொட்டு இல்லையே, இப்ப எப்படி வந்தது?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இருந்துச்சு.
1: ஏய் நான் போலீஸ்காரன்டி, சொல்றேன்ல பொட்டு இல்லன்றல.
0: இல்ல இருந்துச்சு.
1: ஏய் இல்லடி.
0: இப்ப என்ன, பொட்டு இருந்தா என்ன இல்லனா என்ன?
1: நான் கால் பண்றவனே போய் மூஞ்ச கழுவி பொட்டு வச்சுட்டு வந்துட்டு புடிச்சிருக்கா? புடிச்சு சொல்லு, புடிக்கலாம புடிச்சு சொல்லு.

0: ஏய், என்னடி ஒன்று புள்ளி தூக்கில் பேக்கை பிடி, பார்த்துட்ருக்கா? ஏய், என்னடி திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்தா? அதான் எல்லாத்தையும் ஃபோனில் பேசி முடிச்சாச்சு இல்லடி. ஏய், நான் பேசினா கண்ணை பார்த்து பேசுறி பாரு.
1: குஞ்சு பேசிட வேணாம்,
2: கண்ணை பார்க்கறதே
1: பேசுதடி.
0: கிரியாலயத்து ரொம்ப பண்ண

0: போலீஸ் சம்மக்கேடியா இருக்காரு. பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா? நீயும் லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்ல போகிற?
1: January 1st அவர் பர்த்டே அன்னைக்கு இதே கார்டு அவரை கொடுக்க போகிறேன்.
0: இதே கார்டு?
1: ஆனால் இப்படியே இல்லை.

இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளோ லவ் பண்ணார்னு. ஒருத்தர் தவிர மும்தாஸ்

இதனால் அந்த பகுதியில் விமான பாதுகாப்பு குறித்து புதிய கேள்விகள் எழுந்துள்ளன. கியூபாவில் மேற்கு பகுதியில் மின் பரிமாற்ற அமைப்பில் ஏற்பட்ட கோளாறால் பெரிய அளவில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. பல லட்சம் மக்கள் இதனால் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். பாகிஸ்தான் புரோட்பீக் மலையில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கியிருந்த 10 மலையேற்ற வீரர்களும் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. தென்கொரியா உள்ளிட்ட பல நாடுகள் வரலாறு காணாத வெப்பநிலையை பதிவு செய்துள்ளன. அதிகாரிகள் வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மொரோக்கோவிலிருந்து ஸ்பெயினின் மெலில்லா எல்லைக்குள் நுழைய முயன்ற நூற்றுக்கணக்கான குடியேற்றக்காரர்களை பாதுகாப்பு படையினர் தடுத்திருக்கிறார்கள். பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதத்தில் முழு சூரிய கிரகணம், பிரபல விண்கல மலை பெர்சீட் மென்டர் ஷவ உள்ளிட்ட அரிய வானியல் நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளதாக வானியல் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இலங்கையில் முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கும் பாதுகாப்பு செயலாளருக்கும் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை அந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கின்றது. தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உலக விளையாட்டு போட்டிகளில் டென்னிஸ் போட்டியில் வட அமெரிக்க ஹாட்கோர்ட் சீசன் தொடங்கியிருக்கிறது. கனேடியன் ஓப்பனை தொடர்ந்து முன்னணி வீரர்கள் வீராங்கனைகள் தங்களை தயார்படுத்தி வண்ணம் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் வாஷிங்டனில் நடைபெறும் ஏடிபி மற்றும் WTA போட்டிகளும் பரபரப்பாக நடைபெற்று வருகின்றது. ஐரோப்பிய கால்பந்து அத்து சீசன் தொடங்கும் நிலையில் UEFA சாம்பியன் லீக் தகுதி சுற்றுப் போட்டிகளும் ஸ்காட்டிஷ் பிரீமியர் புதிய சீசனும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கின்றன. ஆஸ்திரேலியா 70 தங்கப்பதக்கங்கள் முதலிடமும், வேல்ஸ் வீராங்கனை எமா ஃபினிக்வென் ஒரே காமன்வெல்த் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற முதல் ஸ்பிரிண்ட் சைக்கிள் வீராங்கனையாக சாதனை படைத்திருக்கின்றார். 76 வயதான ஆஸ்திரேலிய வீராங்கனை லூயிஸ் ஹாஸ்கின்ஸ் காமன்வெல்த் வரலாற்றில் அதிக வயதில் தங்கம் வென்ற வீராங்கனையாக புதிய சாதனை படைத்திருக்கின்றார். சரி நேர்களை, இது இந்த வாரத்துக்குரிய உலகின் முக்கிய செய்திகள். மீண்டும் இன்னும் ஒரு தகவலுடன், இன்னும் ஒரு செய்தி சுருக்கத்துடன் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும்.

அன்று இட்ட தீ முப்புறத்திலே கொன்றழித்தது தீய சக்தியை.

தருகிட தூம் தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகி